வர சொல்றேன். பத்து போச்சு சீவர வருஷம் a su pulido. A su pulido. A su pulido.